0: ஆலம் தகு வெறி அவ்வா இராத குறைவும் மென்வி தியபாமி ஹுன்னகம் எவ்விஸ்கமென் நேதவேனது.
1: திவே எஃப்எம் திவே நாயக்கு நோதிய எகம் மெகா ஹெர்ட்ஸ்.